காணின் இருந்தே ஆறு ஆறு ஆறு தொன்னையு புஜி ஹர் ஜப்பிய மஸ்துக்கு பாவஜியோ ஜன் நானுக்க போல திஜிலாவ ஹரி உபஜ மனு பேராகியோ ஜன் நானுக்கு போலே